0: அண்டி அபோனும் குராதியமா ஞபய நம்டா இம்மயன். அஸ்ஸலாமு அலைக்கும்.
1: வலைக்கு ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பாலாடி சாரி மஷு நெட்வொர்க்யா.
0: நாம் ஜெரே மனா கிறிஸ்டியானோ ஏரோ லெஞ்சன்.
1: ஓகே மனா கிறிஸ்டியானோ ஏரோ ஃபார்ம் இந்தியா கலா பேக்கர் சைக்கல நெஞ்சிரே மன் டு அமர் கிரவுன் நெஞ்சிரே போதே மார் கரு நெஞ்சிரே மோ பட்டன் கம் இஷிங்க தா
0: கம் கிரவுல ரென்சே வாஸ் கொல்ஜன் மம்பியாச்சா மன் yo nda Cristiano Ronaldo biskenza saya noye abaksana maada saya makna sar so nda ama kaza dala karab ka de shasiki karutu daje kampu din chulo ade ido di ayo
1: aure suna da ayu kurasa na
0: nam
1: yimba ala saya banana no we no we no na let na sar ashe chimpal kasa da ba ya ana sai sai kasa sai sai inda winin chota geya gaskiya bot kuma no we unda kallin mai da kiltan kuma inde anna karo kuskure sare biken bari kusha awar su kire olor ma sha zo yi mon jimba
0: na'am amma au Cristiano Ronaldo sirna ad fuska jami'a nangu zumbe tanas kuma ro jami'a ne da Portugal lelan
1: jire za Ronaldo chino duno sha be chinga ja kozana yolo zadun ma charija yolo yolo chai budana kanriya kala Ronaldo se Messi soare se a never bench gana je kota kota moto monju ba injiru nagi se so da ball kono da no biya
0: ama kurumin sanze lezna de sukisha gana zo yero wallo no ma ade ga irma so da ke lumbe dia Portugal in kada raksa nanzo boxen putu
1: ade sanze jena ama ka do aumitia promotion kam kada sa binja au de ulare ama boxen batman de Ronaldo kala Messi soare avia la razani shikra tongana kam gare mai auzi shikra na bol indi so asu ti mai be so bol den de ma
0: kuma allar da sha waza la shi ma allar da waza
1: a mozu la bri sha waza ba shi amlar
0: tumangana ko abor ko ce fantin barola
1: ba ba ba
0: na'am kuma nya kirin
1: shi dillar da waji ma nan dillar zuden be ya amma am doi shiru mama kana buruna ante so strap tararo e falar tim de nos kuma sha wala nai wala era wala ma wol kuntuman wallahi awara era si tumande sha wala na so bla ya tara mon da mutsin nos kuma buruna ane so awara da duksha sarai sarara wala ma wallahi awaya era na si tumande rolato kampal gi
0: ngila zoro abor coach nguro usman tenyu raskrinya na lokta gonum bonum kurade manye taji benum da yidi maintenance kuma rakla Audone Cristiano Ronaldo sidina locked done biske sandia alarno waya box andin gaudone knasar sondanan kasin daji harami karantu naftundo ya saufule ada krinya isha daji faras kram done take le dagonya konyen.